0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித்த தக்கனகிற்று தம் தம் தக்கனகிற்று
1: தடக்கபோ தன்னச்சீர் வீச்சக்கர தடக்கபோ தன்னச்சீர் வீச்சக்கர கலபுத்து கதை கொஸ்கர் கலபுத்து